0: ஆஹ
1: தூபா கிடைதா அபியாமே தூபா கிடைதா ஓய் ஜபர்தஸ்த் பிரேக் ஹோ ஜி காலர் கூர் முக் சர் சோக் ராஜ் தக்கம் ஜன அஸ்ஸலாமு அலைக்கும் ஜி
2: தாரா நில்தே நவே